0: आपकी खट्टी मीठी यादों में आपके संग एमबीसी रेडियो।
1: மொரிஷஸ் வானொலியில் சிறுவர் நேரம் புவனேஸ்வரியோடு.
2: வணக்கம் செல்ல குழந்தைகளே, இன்றைய சிறுவர் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சியை இனியே ஆரம்பிக்க முதலில் இறைவனை வணங்குவோம். விநாயகர் பாடலை கேட்போமாக.

சில குழந்தைகளே விடுமுறை நாட்கள் என்றாலே விளையாட்டு மட்டுமல்ல, தினமும் சிறிது நேரம் புத்தகம் படியுங்கள். புத்தகம் நமக்கு கிடைக்கும் மிகச்சிறந்த நண்பன். அடுத்த பாடலை கேட்போமாக.

அம்மா அப்பா நமக்காக எவ்வளவோ செய்கிறார்கள். அவர்கள் சொல்லும் நல்ல அறிவுரைகளை கேட்டு வீட்டில் சிறு சிறு உதவிகளை செய்ய பழகுங்கள். பெற்றோரை மதிப்பது நமது அழகான பண்பு ஆகும். குழந்தைகளுக்கான அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: தாத்தா பாட்டியுடன் நேரம் செலவிடுகிறீர்களா? அவர்களிடம் கதை கேளுங்கள். அந்த கதைகளில் அனுபவமும் அறிவும் வாழ்க்கை பாடங்களும் நிறைந்திருக்கும். அடுத்த பாடல் உங்களுக்காக.
1: ஹாய் அம்மா,
2: இதோ உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க.
1: ஹாய், இனிப்பு. நல்ல அம்மா.

செல்வங்களே, கைபேசி, தொலைக்காட்சி, கணினி எல்லாமே நமக்கு பயனுள்ளவை. ஆனால் அளவோடு பயன்படுத்த வேண்டும். வெளியே சென்று விளையாடுங்கள், இயற்கையையும் ரசிக்க மறக்காதீர்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக வழங்குகின்றோம்.

முனையை கண்டு ஒருபோதும் பயப்படாதீர்கள். ஒரு முறை முடியவில்லை என்றால் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். முயற்சியும் தன்னம்பிக்கையும் வெற்றிக்கான முதல் படிகள். அடுத்த பாடலை கேட்போமாக.

0: வாரான் வாரான் பூச்சாண்டி.
1: நீ இப்படி குளிக்காம அழுக்கா இருந்த பூச்சாண்டி வந்து உன்னை பிடிச்சிட்டு ஓடி போயிருவான்.
0: வேண்டாம் வேண்டாம் அம்மா. பம் கிட்ஸ் டி.

0: பாத்தீங்களா, நான் குளிச்சு சுத்தமா இருந்ததுனால பூச்சாண்டி என்ன பார்த்து பயந்து ஊருக்கே ஓடி போயிட்டான்.
1: என்ன குட்டீஸ், நீங்களும் குளிக்கிறதுக்கு அடம் பிடிக்கிறீங்களா? இதோ கிளம்பிட்டேன், அடுத்து உங்க வீட்டுக்கு தான் வரேன்.

நல்ல குழந்தைகளே, சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好
2: Assalamualaikum.
3: Welcome to Mauritius.
4: Namaskar.
5: Shatrandiriki Hrudaya Purvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசை அருவி புவனேஸ்வரியோடு
9: வணக்கம் அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பமான இசை அருவி எனும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு மாலையும் நம் வாழ்வில் ஓர் அழகான நிறைவை தருகிறது. பகலின் பரபரப்பு மெதுவாக அடங்கி இரவின் அமைதி நம்மை அரவணைக்கும் நேரம் இது. முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம் நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்தும் வண்ணம் ஒரு பக்தி பாடலை கேட்போமாக.

0: இறைவனை போற்றிய அந்த இனிய பக்தி பாடலை கேட்டோம். இறையருள் நம் எண்ணங்களை நல்வழிப்படுத்தி நம் வாழ்வை ஒளிமயமாக்கட்டும். மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இனிமையாக அமையும். இப்போது அந்த ஆன்மீக அமைதியோடு இனிய திரைப்பட இசைகளுக்கு கேட்டு இசை உலகிற்கு செல்வோமாக.
1: அம்பா சமுதிரம் சீனிவாசனே, இந்நீதிய புத்திரி சௌபாகியவதி.

நேயர்களே, மாலை தனது பொறுப்பை இறைவனிடம் சமர்ப்பித்தோம். இப்போது இரவின் அமைதியில் அழகான பாடல் ஒன்றை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். வீடுகளில் விளக்குகள் ஏற்றப்படி இருக்கலாம், குடும்பங்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கலாம், சிலர் இன்றைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கலாம், சிலர் நாளைய கனவுகளை மனதில் வரைய தொடங்கியிருக்கலாம். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இசை உங்கள் இரவை இனிமையாக்கட்டும்.

வாழ்க்கையின் மகிழ்ச்சி பெரிய நிறைவுகளில் மட்டும் அல்ல, குடும்பத்தோடு ஒன்றாக உணர் வருந்தும் நேரம், பிள்ளைகளின் சிரிப்பு, பெற்றோர்களின் ஆசைகள், நண்பர்களின் அன்பு, இவை அனைத்துமே வாழ்வை வளமாக்கும் அரிய செல்வங்கள். அந்த இனிய உறவுகளை நினைவூட்டும் பாடல் இதோ உங்களுக்காக.

சொற்களா சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடுகிறது. மறந்து போன நினைவுகளை அது மீட்டு தருகிறது. சோர்வற்ற மனதிற்கு இது புத்துணர்ச்சி அளிக்கிறது. அதனால்தான் இசை காலத்தை கடந்து மனித மனங்களில் நிலைத்திருக்கிறது. இன்னும் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.

வானொலி நேயர்களே, இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.